தரதுள் ஆறு பன நகரதுள் மூறு தினமிர்து நிஜசேனு பரலு தந்தி புறகே அல்